Kasie, kasie magarañe. Tan kasi, bar kasi, kil kasi, mel kasi, tan madure pattanang avla pinande. காசியை வாழும் காசி மகாராஜன், காசி மகாராஜன் பெத்தடித்த கண்மணியே மதிதேவி ரேயன், தனக்கு சபரிக்கு வருகின்றார்.